0: समाचार के साथ मैं सर फिरोजी।
1: அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
2: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதான்மந்திரி பன்னே கே பாத் மேனே न सिर्फ उन एस्पिरेशंस को पूरा करने का प्रयास किया बल्कि ये कोशिश भी की कि हर राज्य अपने एस्पिरेशंस गोल्स

0: சகே. நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே விஜய் கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கரனே கா அவசர் மிலா தா. ஆர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி ஓ பன்னீர்செல்வம் ஜி ஈ பலானி சுவாமி ஜி ஆர் எம் கே ஸ்டாலின் ஜி இன் நேதாவோ கே சாத் காம் கரனே கா முஜே அவசர் மிலா. சர்க்காரே பதல்தி ரஹி லேகின் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் ஆர் யஹா கே லோகோ கி சேவா கா மேரா சங்கல்ப ஹமேஷா அடூட் ரஹா ஆர் ஆஜ் இசி சங்கல்ப கே சாத் ஹம் முக்கியமந்திரி ஜோசப் விஜய் ஜி கே சாத் மில்கர் தமிழ்நாடு கே விகாஸ் கி இஸ் யாத்ரா கோ ஆகே படா ரஹே ஹே.
0: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஈ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடுமே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹே. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹே அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹீ பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹே ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹுத்
2: ருதிகி பிரச்சரித சங்வாத் আপনাদেরকে শোনানো সম্ভব হয়নি. এখন বিবিধ ভারতী অনুষ্ঠান মুম্বাই কেন্দ্র থেকে রিলে করে শোনানো হচ্ছে.